அருண கிரணமணியும் உதயம் அதிலுதிர்ந்து சாம சங்கீதம் சரண சரண பங்கஜங்க தேடி அலுகின்னு பிரேம சாயுஜ்யம் அசிதல் அசிதலாசியம் சரசமதுர சுமசரங்களை.

தங்கடதுக்கு தான் தரக்கடையும் தரக்கடி தங்கடதுக்கு தான் தரக்கடையும் தரக்கடி.